0: ஐயா ஐயா
1: முனிரே தர்மக்கார்
0: தர்மம் கேட்க வரலங்க ஏதாவது வேலை
1: வேலை நடக்கண்டா
0: இல்ல இந்த சாக்கு சுமடு எல்லாம் எடுக்கும் கூலி எங்க இஷ்டம் கொடுத்தா போதுங்க
1: ஓ பணிக்கு வந்ததானோ எங்க வரணும்
2: ஒரு பாண்டி வந்து சாடியிருக்கிறது பணியெடுக்கா பாண்டியை வெல்லுன்னு ஒருத்தனை விடல கூலியுடைய காரியம் பிரச்சனம் இல்ல
0: ஏதாவது கொடுத்தா போதும் எனக்கு வேலை தான் முக்கியம்
2: அப்போ நல்ல பாரமுள்ள சாக்கு நோக்கி பாண்டியை தலைக்கு வச்சு கொடுக்க
0: சரி
2: யூனியன் சேரன் பாடல
0: என்னது
2: யூனியன் இல்லையா கொடி சமரம் கொல பண்ணிடுவேன் ஞான் மனசிலாயோ
0: நான் ஒரு அப்பாவிங்க
3: வல்சல டீச்சர் அனுஜன்ட கல்யாணம் ரமேஷேட்டனை நேரிட்டு க்ஷணிக்கா வந்ததா
4: அதுனா ஞங்கள தலை தோசம் தானே தேக்கலோ
3: அல்ல ரமேஷேட்டா அது எப்படி ரமேஷேட்ட எனக்கு பட்டு சாரி வாங்கிச்சது
4: குடிக்க
5: ரமேஷ் நாக்கு கத்துண்டு பாண்டியாலே அசனுக்கு தந்ததா
6: சரி
4: ஓகே ஈ மஞ்ச சாரி நினைக்கு நன்னாய் சேருன்னு ஞான் பர்ஞ்சப்போ நினைக்கு இஷ்டாயில்ல இப்போ
3: சம்மதிச்சு
4: கட வரனில்லே
6: அசனுக்கு பஸ் கேரட் எடுத்து கத்து கொடுத்தாச்சு அத்தியாவசியம் ஆனங்களோ வந்து ஏன் உடனே கொண்டு வந்ததா ஏதோ ஒரு பெண்ணினை பற்றி பரையானா அத்த
4: பெண்ணா ஏது பெண்ணு எந்த பெண்ணு அல்லேலும் தான் எந்திரா எனிக்குள்ள கத்து பொட்டிச்சது
6: ஓஹோ நம்மளும் இப்ப எனக்கு நினைக்கு நோக்காயோ
4: சுகந்தம் பரத்துன பூ மனசிலாயி
6: இப்ப மனசிலாயி ராத்திரியை பற்றி சம்சாரிக்கானே அசனுக்க கத்து கொடுத்தாச்சே
4: அதே ஈ அசனுக்க நன்னாயிட்டு கவிதை எழுதும் ஞான் அங்கீகரிக்காற இல்ல எப்பழும் வழக்கா உடக்கு ஞாபகம் பண்ணு ஞான் ஒரு விஷயம் தரா ரஜினி அதாவது ராத்திரி ராத்திரியை பற்றி ஒரு கவித அது எழுதி காணும்
6: எனிக்கு ஒரு பிடியும் கிட்டுனில்ல
4: புத்தி இல்லாதவர்க்கு அதொன்னும் பிடிக்கல எல்லாரே போய் கடை திறக்க பாவளே
2: ஒன்னு வேகமாட்டே தாமோ 12 மணிக்கு லோரி அயக்கானுள்ளதா ஒரு சாக்கு எடுத்து போயிட்டு நேரா வைத்தாடா நமக்கு ஒன்னு வேகம் நடந்துடு எனக்கு
0: அங்க லோரி லேட்
2: எந்த ஏட்டி நீ எடுக்கிறது கள்ளப்பணியா அது அங்கே போதும் நேரசியா ரெண்டு சாக்கு ஈ பாண்டிய தலையில ஏற்றி கொடுக்க
0: ரெண்டு மூட்டையா
2: மூட்டை அல்ல அரிச்சாக்கு அவட நிக்கடா நமக்கு
0: இது போதுங்க
2: போதுமே அது கூட வச்சு கொடுங்க
0: முடியாதுங்க
2: குழிஞ்சு கொடுங்கோ குழிஞ்சு கொடுங்கோ
0: என்ன கொல்லாதுங்க
2: நடா நடா வாங்க சீத்த கேட்கானும் பணி எடுக்கானும் பாண்டிகளை கழிஞ்சிட்டே உள்ளே வச்சோம்
4: எந்த
2: பாண்டியாலே கேறி வந்துட்டு என்னோட யோசிச்சா எந்த அர்த்தம்
4: என்ன அடியந்தரായിട്ട് കാണണമെന്ന് കത്ത് കൊടുത്ത് വെച്ചിട്ടാ ഞാൻ വന്നത്
2: ആ കത്ത് കൊടുത്ത് അയച്ചു
4: കാര്യം എന്താന്ന് പറ
2: ഈ ഹസൻ ഉണ്ടല്ലോ വെറും ഒരു ആപ്പ ഊപ്പ ഹസൻ അല്ലെന്ന് താൻ മനസ്സിലാക്കിയോ
4: അതെനിക്ക് നേരത്തെ മനസ്സിലായത്
2: ഇല്ല വേണ്ടോണ്ട് മനസ്സിലാക്കിയിട്ടില്ല അവളുണ്ടല്ലോ ഇങ്ങടെ ആ പെണ്ണ്
4: എന്താ പെണ്ണല്ല
2: എന്ന ആരുടെയെങ്കിലും പെണ്ണ് അവളുടെ പേരെന്താ
4: രജനി
2: രജനി അവളിൽ നിന്ന് താൻ എന്നേക്കുമായി രക്ഷപ്പെടാൻ പോകുന്നു ഒപ്പം അവളും രക്ഷപ്പെടാൻ പോകുന്നു അബുദാബിയിലെ ഒരു ഇന്ത്യൻ സ്കൂളില് ആ കുട്ടിക്ക് ടീച്ചറായിട്ടൊരു ജോലി കിട്ടുന്നു വിചാരിക്കുക എങ്ങനെയുണ്ടാവും
4: എങ്ങനെ എങ്ങനെ
2: അതേടോ നായരേ മോലിയാരുടെ മോൻ അബ്ദുള്ള കുട്ടി അവന്റെ ആ സ്കൂള് അബുദാബിയില് തനിക്ക് വേണ്ടി ഞാൻ അവന്റെ കാല് പിടിച്ചു പെണ്ണിന് ഭാഗ്യമുണ്ടെങ്കിൽ ഈ മാസം തന്നെ കടലിടക്കാം
4: ഇത്രയും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല അസനക്ക
2: വേണ്ട വേണ്ട വേണ്ട
1: നിങ്ങളെ വിചാരിച്ചത് ഞാൻ വെറും ഒരു യൂസേഴ്സ് ആണെന്ന്.
7: അങ്ങനെ ഞാൻ വിചാരിച്ചിട്ടേ ഇല്ല.
1: കൂടുതൽ സംസാരിക്കണ്ട, ഞാൻ റെയിൻബോ ട്രാവൽസ് വിളിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്, താൻ അവളെയും കൂട്ടി അവിടെ ചെല്ലുക, എന്നിട്ട് ഇന്ന് തന്നെ പാസ്പോർട്ടിന്റെ കടലാസുകളൊക്കെ ശരിയാക്കുക.
4: ഈ ഉപകാരം ഞാൻ ഒരിക്കലും.
1: നിങ്ങൾ ചെല്ലുകാരെ. ദേ മാനമുത്തു,
0: ഞാൻ ഇല്ലെങ്ക.
1: ഞാൻ ഇല്ല. എന്നാ
0: ഇല്ല, ഞാൻ മൂട്ടെ മൂട്ടെ
1: മൂട്ടെ കൊതുക.